தக்கு பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

1 பிரதீப் ஃப்ளவர் மர்ச்சன்ட், வேளாங்கண்ணி பள்ளிக்கு சமீபம், ஹாஸ்பிடல் ரோட், கொல்லம். கான்டாக்ட் 2763204. ஆகோஷிக்கும் ஆனந்திக்கும் ரேடியோ சாம்பரம் 90.4 FM இனோடப்பம். റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM-ൽ ഇപ്പോൾ കേൾക്കാം സമാഗമം. ആശയം ആവിഷ്കാരം അഭിലാഷ് കെ ആശ്രാമം, രജനി ഗിരീഷ്. സാങ്കേതിക സഹായം ആദർശ് അജയ്.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இந்நிகழ்ச்சியின் முதல் பாடல், நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் முத்து கிள்ளைகளே. பச்சை வண்ண வெற்றிலை போல் பறந்தோடும் போது பாக்கு வச்சு வெத்திலையில் சொன்னால் என்ன தூது. வெள்ளம் ஓடட்டும் பெண்ணிடம் கூறட்டும், உள்ளம் வேலிக்கட்டை தாண்டி வந்து பூவாகட்டும். காதல் ஜோடிகளின் திருமணம் நல்ல காரியங்கள் தடையின்றி விரைவில் நடக்க வேண்டும் என்ற ஆவல் மற்றும் மங்களகரமான நிகழ்வுகள் வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றும், மற்றும் பந்தியிலே காத்திருக்கு பசியோடு சொந்தம், பக்கத்திலே நீ இருந்து பரிமாறு கொஞ்சம், கிள்ளைகள் என்னும் கிளிகளை தூதுவிடும் காதலி பச்சை வண்ணத்தில் வெற்றியை போல பறக்கும் போது பாக்கு வைத்து தூது சொல்லும் அழகிய காதல் இலக்கிய பாடல் வரிகள் மூலம் மிக அழகாக உணர்த்தியிருக்கிறார் கவியரசு கண்ணதாசன். இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பொன்னூஞ்சலுக்காக பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடிய காலத்தால் அழியாத இப்பாடலை நேயர்கள் கேட்டு மகிழுங்கள்.

0: കേൾക്കാം, ആസ്വദിക്കാം. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கிராமப்புற பின்னணியில் அமைக்கப்பட்ட இயற்கை அழகு வாய்ந்த காட்சிகளை கொண்டது இந்த பாடல். சித்தகத்தி பூக்களே சுத்தி வரப்பாக்குதே, அத்திமரத்தோப்பிலே ஒத்திகையை கேக்குதே, அத்தை மகனே அத்தை மகனே, சொத்து சுகம் யாவும் நீதான். ராஜகுமாரன் திரைப்படத்தில் RV உதயகுமார் எழுதிய வரிகளுக்கு இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் SB பாலசுப்ரமணியம் மற்றும் KS சித்ரா பாடிய இனிமையான பாடல். நீரின்றி வாழும் மீன் ஏதம்மா, நீயின்றி நானும் வீண்தானம்மா. அழகா

இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஓடத்தில தண்ணீர் பெண்ணொருத்தி கண்ணீர், ஓடம் போய் ஊரு சேருமா, பிரிவாற்றாமையும் காதலின் ஏமாற்றத்தையும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையையும் மிக ஆழமாக விவரிக்கும் ஒரு சோக பாடல். ஆற்றில் செல்லும் ஓடத்தின் உள்ளே தண்ணீர் கசிந்தால் அந்த ஓடம் தன் இலக்கை அடையாமல் பாதியிலேயே மூழ்கிவிடும்.

காதலர்களுக்கிடையேயான அழகான கற்பனைகளையும் ஆழமான காதலையும் விவரிக்கும் வகையில் மென்மையாக அமைந்திருக்கும் இந்த பாடல். தொடுதொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடுவிடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும். மன்னவா, ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக? தேவியே, என் ஜீவனே, இந்த ஆலயம் உனக்காக. துள்ளாத மனமும் துள்ளும் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்து ஹரிஹரன் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல். பார்வையற்ற நாயகிக்கு நாயகன் பெரிய மாளிகையில் வாழப்போகும் வாழ்க்கையை தன் கற்பனை திறத்தால் விவரிக்கும் காட்சிகள் அமைந்த பாடல். கேட்டு மகிழுங்கள்.

0: നിങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ട ഗാനങ്ങൾ ഞങ്ങളിലൂടെ ട്യൂൺ ചെയ്യൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ரேடியோ சாந்தனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

வோமவத்வியாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஃ. யஸ்மின் சர்வம் யதஸ் சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மர.

0: நெய்ய அபிஷேகம்
1: சாமிக்கே,
0: கற்பூர தீபம்
1: சாமிக்கே,
0: ஏகபலம் தான்
1: ஆலபலம் தான்,
0: தூக்கிவிடையா
1: ஏற்றிவிடையா.